0: இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு.
1: செல்வராவதும் அறிஞராவதும் உலகின் இருவேறு இயல்பு.
2: Two categories of people in the world are people who are destined to be wealthy and people who are destined to be wise.
0: நல்லவை எல்லா அந்தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்கு.
1: செல்வம் சேர்க்க நன்றும் தீதாகும் தீதும் நன்றாகும்.
2: Wealth can turn good things into bad and evil actions can lead to good results.
0: நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதேவன்.
1: நன்மையை வரவேற்போர் தீமைக்கு வருந்துவதேன்.
2: We make a big deal about pain and suffering. We should celebrate the good things in life equally.
0: ஊழிர் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தூறும்.
1: எது செய்யினும் வந்து முன்னிற்கும் ஊழே வலிது.
2: Destiny is supreme. It surpasses all plans.

0: அவதான்
1: யாரே
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: பையில 10 பைசா இல்லாத நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குது. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா, வெளியே போறப்ப மனசு வகரு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
2: அழியறானே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்மா வெள்ளாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பருவ கால கதைகள் சொல்வே நீ.

ஓ பக்கம் பக்கம் பக்கம் பாடப்போறா, பக்கம் நிற்கும் பாடப்போறா. பருவ கால கதைகள் சொல்வேன் நீ, ஓ பக்கம் பக்கம்.

பக்கும் பாடப்புறா பக்கம் நிற்கும் பாடப்புறா பருவ கால கதைகள் சொல்லி.

0: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கிரன் கூட்டம் நினைச்சேன்.
0: ஓஹோ சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்க.
1: மரியாதையா பேசு. யாருனே?
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்களேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தோம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான் வாங்க.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: அடிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சொல்ல சொல்ல கப்பல்ல பாயாசம் கம்பல்ல நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிறு இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயின் சூப்பர்ல
2: பேர் என்ன சார்?
1: கத்ரினா கைஃப்.
3: சல்மான் அத விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா, உங்களை மாதிரியா ஏட்டையா கட்டப்பில சும்மா நச்சுன்னு இருக்கனா?
4: போட்டனா ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல, நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா, நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா?
1: ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா கிராமல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு.
3: அதான் மாப்ள
1: சரிகமா பத் நீ சார், திஸ் இஸ் டிஎஸ்பி
3: சார். மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது.
4: சங்கமா?
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

ஆட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சளிகளின் ஊடாக.

0: மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி.
1: நல்லாட்சியே மன்னனுக்கு நிலைத்த புகழ் தரும்.
2: Just rule brings enduring glory to a king. An unjust ruler dims his fame.
0: முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல்.
1: மன்னன் நீதிமுறை தவறினால் பருவமழை பெய்யாது.
2: When the king fails in just and righteous rule, seasons will come at the wrong time and rains will fail.
0: கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை.
1: இரக்கமே உலக இயல்பு, இரக்கமற்றவர் மண்ணுக்கு சுமை.
2: The world exists and functions on the strength of compassionate people. Those without compassion are a burden for the earth.
0: பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்.
1: பண் பொருந்தாதது பாடல் இல்லை, கருணை இல்லாதது கண் இல்லை.
2: Eyes that lack compassion are like an out-of-tune song.
0: கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண் என்று உணரப்படும்.
1: கருணையில்லா கண் புண்ணே.
2: Gracious compassion is the ornament of eyes. Without it, eyes are like a pair of sores on the face.
0: மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர்.
1: இரக்கமில்லா கண்ணுடையோர் மரத்தினை போன்றோர்.
2: Those who do not radiate compassion from their eyes are like dead trees fixed to the earth.
0: பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.
1: நற்பண்பாளர் அறிந்தே துன்பம் ஏற்பர்.
2: Exemplary graciousness is like even drinking a cup of the foulest tasting liquid if it is offered by friends.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியாம தவிச்சு விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி மாதம் சந்திக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே செய்தால் அந்த சத்தத்தை உண்டாக்கி தடுக்கிறேன்டா.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன்றி கணம.

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லைண்ணா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுர மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் RRR அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலிருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சல் அடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்காக சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பெருமன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் என்ன பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போன போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம்.
2: நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அழப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு வறக்க போகுது என் முதல் வழக்கு.
1: எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல.
2: சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து.
3: சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா?
2: அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போடியும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ₹1,00,000 வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
4: அது மட்டுமல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம், அதற்கான பதிவு சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
5: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு துருக்கிய சமையல், அதாவது டர்க்கி மக்கள உணவு. அது வந்து ஒரு அவங்க கத்தரிக்காயில் நிறைய டிஷ்கள் செய்வாங்க. எங்கள் நாங்கள் கத்தரிக்காயில் புளிக்குழம்பு வைப்போம், பொரிச்சிட்டு குழம்பு வைப்போம், அப்படி இல்லை பால் கறி வைப்போம், எல்லாம் பொரிச்சிட்டு சாப்பிடுவோம். இது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்படியே ஒரு சம்பல் போடுவோம். அதை தாண்டி வேறு மாதிரி நாங்கள் செய்து சாப்பிட்டதில்லை. நாங்கள் வந்து டர்க்கி போன நேரம் ஒருக்கா அங்கே இந்த ஸ்டஃப்ட் எக் பிளான் வந்து அந்த ஃபுட் இதில் சர்ச் பண்ணினதில் இது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னவங்க. யூடியூப்பில் தான் பார்த்துனாங்க, கூகுளில் தேடி பார்த்ததில் கிடச்சிது. ஸோ அதை வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனோம். அங்கே போனால் அந்த இதுதான் சாப்பிட வேணுமென்று சொல்லி அந்த சில சில டிஷ்கள் ஒரு பர்டிகுலர் டிஷ்கள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லி போடுறது. போய் பார்த்தால் அங்கே இது வந்து சூப்பராக இருந்தது. அது மாதிரி இந்த அரேபியன் மண்டி சிக்கன் மண்டி அந்த சாப்பாடு, இது மாதிரி கபாப்ஸ், அதுகளெல்லாம் வந்து அங்கே சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு டிஷ்ன்னு சொன்னால் இந்த எக் பிளான், இந்த ஸ்டஃப் எக் பிளான்னு சொல்கிறது. இது வந்து மீட்டெல்லாம் வச்சு செய்வாங்க. அந்த ஒரு இது சாப்பிட்டாலே ஒரு ஆளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு டேஸ்டியாக, வெரி டேஸ்டி, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அந்த எக் பிளான்ட்டை செய்கிற அந்த ஹமஸ் மாதிரி எல்லாம் இந்த எக் பிளான்ட்டில் செய்வாங்க. அது அதில் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட ஐயோ முடிஞ்சுதேன்ற அளவில் இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாய்க்கில் நிற்கல அந்த டேஸ்ட் வந்து கென்ன நேரம் நிற்குமங்கிற நாக்கில். அப்படியான ஒரு டிஷ் தான் இது. அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறை பற்றியும் பார்ப்போம். இது வந்து நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செய்யலாம். நாங்கள் அங்கே சாப்பிட்டு போட்டு வந்து நாங்கள் வீட்டில் செய்தது சூப்பராக இருக்குது. நாங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டும் வச்சு செய்திருக்கிறேன், பிறகு முழுசாகவும் வாங்கி செய்திருக்கிறேன். அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கட்டாயம் தேவை சப் மீட், அதாவது அரைத்த இறைச்சி. அங்கே அவங்க வந்து கூடுதலாக பீஃபில் தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் லேம்ப், அதில் தான் கூடுதலாக இருக்கும். இப்போ நான் வந்து லேம்பில் சாப்பிட்டேன் நான். ஆனால் இங்கே வந்து நான் வந்து டர்க்கியில் செய்தேன். டர்க்கியில் அது வந்து பிரஸ்டில், டர்க்கி பிரஸ்ட் மீட் அதை எடுக்காமல் தையன் லைக் அந்த அதில் வந்து அந்த மீட் வந்து எடுக்கல. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பீஃப் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் பீஃபில் செய்யலாம். அது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க. அது வந்து நல்லா இருக்குமெண்டு. நான் லேம்பில் சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்தது, சூப்பராக தான் இருந்தது. ஏன்னா அதுவும் அவங்க நிறைய லேம்ப் சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ அந்த சாப் மீட் வேணும். அதுக்கு தேவையான பொருட்களில் சாப் மீட் வந்து 300 to 400 grams உங்களுக்கு தேவை. அந்தளவுக்கு என்ன ஒரு போர்ஷனாக எடுக்கிறதுக்கு அந்தளவு சாப் மீட் தேவை உங்களுக்கு. அட்லீஸ்ட் 300 gram to 400 gram. பெரிய எக் பிளான்ட், எக் பிளான்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கத்திரிக்காய், நாங்கள் சமைக்கிற கத்திரிக்காய் இல்லை, அந்த எக் பிளான்ட் விற்பாங்க. அது வந்து ஒரு மீடியம் சைஸ்லேயும் இருக்கும், ஒரு குண்டாகவும் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு மீடியம் சைஸான எக் பிளான்ட்டுக்கானது தான் சொல்கிறேன். ஒரு 3 or 4 எக் பிளான்ட், பெரிய வெங்காயம் 1, கார்லிக் ஒரு 3-4 பல், ரெட் பெப்பர் 1, க்ரீன் சில்லி கொஞ்சம் பெரிய சில்லி, அது வந்து பச்சை மிளகாய் அந்த பெருசு, அது வந்து ஒரு 6 வேணும். மிளகுத்தூள் அரைத்தேக்கரண்டி, பிளெயின் சில்லி பவுடர். இது வந்து நான் இங்கே வந்து எந்த டேஸ்ட்டுக்கு செய்வேன், அதுக்கு அவங்க சில்லி பேஸ்ட் போட்டு செய்தவங்க. இங்கே வந்து நான் சில்லி பேஸ்ட் எனக்கு கிடைக்கல, நான் வந்து பிளெயின் மிளகாத்தூள் தான் போட்டேன். நான் அது நல்லா இருந்தது, அதோட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் அது கலரையும் கொடுக்கும். ஆலிவ் ஆயில் எங்களுக்கு இது சொட்டை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். கத்தரிக்காய் அந்த எக் பிளாண்டை பொறிக்கிறதுக்கு 1 கப் எண்ணெய். டொமேட்டோ பேஸ்ட் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். 1 தக்காளி, மல்லியில் சப் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன். பாஸ்டா சோஸ் 1 கப், 1 கப்பில் இருந்து 1.5 கப் தேவைப்படும். உப்பு சுவைக் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்கிற முறையை பார்ப்போம். வெங்காயத்தையும் கார்லிக்கையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கார்லிக்கை மின்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெட் பெப்பரை அதோட 2 பச்சை மிளகாயும் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற பச்சை மிளகாயையும் 4 பச்சை மிளகாயையும் 2 2 வட்டி வச்சுக்கொள்ளுங்க. அது நீங்கள் குறுக்கால வெட்டினாலும் சரிதான், லென்த் வைஸில் வெட்டினாலும் சரிதான், எப்படியோ அல்லாட்டி கீறிட்டு வச்சாலும் சரிதான். அதை நடுவால் கீறி 2 பிளந்துட்டு வச்சாலும் அது எப்படியும் அது இருக்கலாம். தக்காளியையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ மீட்டை ப்ரிப்பேர் பண்ண முந்தி நாங்கள் இந்த எக் பிளாண்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த எக் பிளாண்டை எடுத்து 2-3 இடத்துல மட்டும் நீங்கள் அந்த தோலை எடுக்க வேணும். எல்லா இடமும் எடுக்க தேவையில்லை, 2-3 இடத்துல மட்டும் தோலை எடுக்க வேணும்னா அது கொஞ்சம் கசப்புத்தன்மை வேறு மாதிரி கிணக்க இருந்ததுண்டால் அதுக்காக அதில் 3 இடத்துல குறிப்பிட்டு நீங்கள் அதை பொட்டேட்டோ பீலரால் பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு தடவி கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த மீட்டை ப்ரிப்பேர் பண்ணும் வரைக்கும் அது இருக்கட்டும். 1 பவுலுக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நல்லா உப்பு தடவி வச்சுக்கொள்ளுங்க. அதனால் அந்த உப்பும் போகும், உள்ளுக்குள்ளே அந்த வெட்டின தோலுக்குள்ளால் போய் நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போடுங்க. ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அல்லது நீங்கள் உங்களுக்கு பாவிக்கிற எண்ணெய் போடுங்க, தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வேண்டாம். இப்போ சட்டி சூடாகினா பிறகு எண்ணெயும் சூடாகினா பிறகு நீங்கள் அதுக்குள்ளே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் சொட்டே பண்ணுங்க. சொட்டே பண்ணி கொண்டு 1/2 வேக்கு மேலே ஒரு கிளாசி டைப்புக்கு வரைக்கில் நீங்கள் மீட்டை போடுங்க. அதுக்குள்ளே மீட்டை போட்டுட்டு மீட் வந்து அப்படியே நல்லா குக் பண்ணுங்கோ. அந்த மீட்லேருந்து ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வர நேரம் இந்த ஒட்டி வச்சுருக்கிற மிளகாய் ரெட் பெப்பர் அது 2 போடுங்க. போட்டுட்டு அதோட கார்லிக்கையும் போட்டு சொட்டே பண்ணுங்கோ நல்லா. அது மாதிரி 1/2 வேக்கி குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இந்த டொமேட்டோவை போடுங்க, இந்த தக்காளியை போடுங்க. போட்டு அது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகி வரைக்கில் நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட், இந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளவுங்கோ. அப்புறம் பெப்பர் பவுடர் அதையும் போடுங்கோ, மிளகுத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு உப்பை டேஸ்ட் பாருங்கோ. உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் போதும். அதுக்கு பிறகு மல்லியிலையும் தூவி 1 நிமிஷம் குக் ஆக்கிட்டு வையுங்கோ. அடுப்பை ஆஃப் பண்ணி அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் எக் பிளாண்டை ரெடி பண்ணுவோம். இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எக் பிளாண்டை எடுத்து நல்ல வடிவாக 1 பேப்பர் டவலால் துடைச்சிட்டு அதை நீங்கள் 2 வெட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் ஊற வைக்கலையும் 2 வெட்டிட்டும் நீங்கள் செய்யலாம். 2 வெட்டிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக கிளிக்காதபடி நீங்கள் கீறி விடுங்க. சும்மா 1 டயக்னல் மாதிரி கீறி, 1 டைமண்ட் மாதிரி கீறி கீறி விடுங்க. 1 சைடால் கீறிட்டு பிறகு திரும்ப அடுத்த கோணருக்கு இந்த கீறி விட்டிங்கன்னு சொன்னால் 1 டைமண்ட் ஷேப்பில் நடுவுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் எண்ணெய் நல்லா ஊற்றி அதுக்குள்ளே பொரியுங்க. 1 கணக்க பொரிய தேவையில்லாத 1/2 வாசக்கும் கொஞ்சம் கூட பொரிஞ்சால் காணும். அதை மெதுவாக வடிவாக எடுத்து நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு இந்த கரண்டியால் இந்த ஃபோக்கால் நீங்கள் கீறி கொஞ்சம் விட்டீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள அந்த மேல் தசை அமர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு போல் மாதிரி வரும். அதுக்குள்ள இந்த மீட்டு, இந்த மீட்டை நீங்கள் அந்த குக் பண்ண மீட்டை அப்படியே அள்ளி ஃபில் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாயும் ஒரு தக்காளி பீஸ், அது ஆப்ஷனல், உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வைக்கலாம். அது பார்க்க வடிவாக இருக்கும், அந்த அதை எடுத்து சாப்பிடுகளையும் சூப்பராக தான் இருந்தது. அதையும் வையுங்க. வச்சுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு கப் பாஸ்டா சோஸை அதுக்குள்ளே மேலே விடுங்க. மேலே விட்டுட்டு நீங்கள் அவனை 390 degrees, அதாவது ஃபாரன்ஹைட்டில் விட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவனை அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு 30 minutes குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் அதை ஒரு 5 minutes ரெஸ்டில் விட்டுட்டு நீங்கள் பிளேட்டில் வச்சு நீங்கள் ஃபோக்கர் நைஃபால் வெட்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சுவையே அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சொல்லக்கில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்து பார்க்கல சரியான ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் ஸ்டஃப்ட் எக் பிளான்ட் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: ஆமா நான் அப்புறம் தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குடே
2: குடா.
0: என்னடா
2: அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோ என்னடா பண்ணுவா? ம், கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜு மூளை கெட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
1: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா, அம்மாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, அப்பா பாவம்
2: இல்லமா, பாவம்
3: அம்மா வாங்கிக்கோமா.
4: சாப்பாடு

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டு கூப்பிடணும், அவள் தானே, கூட்டு போற, போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி.
2: என்ன பாரு,
1: ஏ இரு இரு, இங்க பாரு, இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன, பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு
2: பப்பா மாதிரி
1: புடிச்சிருக்குன்னா புடிச்சு சொல்லு, புடிக்கலாம புடிச்சு.

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கி இல்லை பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சி பேசிட வேணாம், கண்ணை பார்க்கதே
2: பேசுதடி.
0: கிரியாலயத்து ரொம்ப பண்ண

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாட்டாவே படிச்சிட்டியா பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக அமெரிக்க படைகள் ஈரானின் கடலோர ரோடார் தளங்களை தாக்கியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக தகவல்கள் அங்கிருந்து தெரிவிக்கின்றன. பெரும்பாலான தாக்குதல்கள் தடுக்கப்பட்டாலும் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையால் உலக எண்ணெய் சந்தைகள் கவலை அடைந்துள்ளன. ஹர்முஸ் நீரிணை வழியிலாக உலகின் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் செல்வதால் அங்கு ஏற்படும் எந்த பதற்றமும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும். காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்கின்றது. மருத்துவ வசதிகள், உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறை குறித்து பல சர்வதேச அமைப்புகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்து உலக நாடுகள் கவலை வெளியிட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவான பிஃபா உலகக்கோப்பை தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. இந்த முறை அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து போட்டியை நடத்துகின்றன. 48 அணிகள், 104 போட்டிகள் மற்றும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் பங்கு பெற்றும் வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலகக்கோப்பையாக இது அமையவிருக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு, ட்ரோன்கள், ரோபோ நாய்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அரசியல் பதற்றம் நிலவினாலும் ஈரான் கால்பந்து வீரர்களுக்கு அமெரிக்கா விசா வழங்கியிருக்கின்றது. இதன் மூலம் ஈரான் அணி உலகக்கோப்பையில் பங்கேற்பது உறுதியாகியிருக்கின்றது. இருப்பினும் சில நிர்வாக அதிகாரிகளின் விசா நடைமுறைகள் இன்னும் முடியவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விளையாட்டு உலகம் அரசியல் மோதல்களை தாண்டி மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக இருப்பதை இந்த நிகழ்வு மீண்டும் நினைவூட்டுகின்றது. ஆர்மேனியாவில் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த வார இறுதியில் இடம்பெறுகின்றது. பிரதமர் நிகோல் பஷினியனின் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக ஆர்மேனியா ரஷ்யாவில் இருந்து விலகி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி வருவதால் இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது.

உலக பொருளாதாரம் மந்த நிலையை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக அமெரிக்க தூதரங்கள் பல நாடுகளுக்கான பயண எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குவைட், பஹ்ரைன், ஜோர்டான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக சந்தையில் இந்த வாரம் எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. ஈரான், அமெரிக்கா பதற்றம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான கவலைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். எண்ணெய் விலை உயர்வு பல நாடுகளில் பணவீக்க அழுத்தத்தை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நீங்கள் இதுவரை அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாகவும் அமெரிக்க தமிழ் வானொலியினாகவும் இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.